0: எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க?
1: ஊர்வலம் கூட நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்தி பாத்துட்டு இருக்கோம்.
0: வண்டிய வித்திரனால வைக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க.
1: அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டு? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல?
0: யாராரு?
1: மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கற?
0: ஏன் அடிச்சீங்க?
1: ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டான் சொல்றான். அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா சொல்றான்.
2: ஐயோ
1: ஐயோ, ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட?
0: ஏனே அவன் அடிச்சா இருக்கீங்க? அப்ப என்ன கேட்டான்?
1: என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல? இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பாத்துட்டு இருந்தேன். ஒரு வித்வான பாத்து கேக்குற கேள்வி ஐயா இது? ஆறு கேக்குறதையும் கேட்டு போட்டு நயா போய் சார் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான்
0: சொல்றான். அதை விட்டு தொடங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க.
1: என்னத்த சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குரூட் ஆயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுனா அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல. ஆனா அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்ப்பா இந்தியாவிலேயே. ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா? அது நம்ம கோஷ்டி தான்.
3: அதுவும் அம்பாஸ் காரு.
1: என்னது அம்பாஸ் காரா? இவ்வளவு நீளமா இருக்கு.
3: அப்ப லாரி?
1: லாரியா?
3: பல
4: இரும்பு சாமா ஏன் பித்தாலைக்கு பேர் சம்பளம்? பல இரும்பு சாமா ஏன் பித்தாலைக்கு பேர் சம்பளம்?
1: ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர் சம்பளம் பேர் சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர் சம்பளத்துக்கு போற மாதிரியாட இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன்.
0: அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே.
1: ஆமா, இவரு பெரிய கப்பல் வியாபாரி.
0: போட அண்ணே.
1: பேர்ச்சம்பளத்துக்கு

மஞ்சள் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம்.

0: விழாவை புறப்பட நேரம் ஆகல, புறப்படுங்க சீக்கிரம்
1: புறப்படுங்க.
0: இன்னைக்கு உங்க டிரெஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு 4-5 போட்டோ வாங்கிட்டு வந்து கொடுங்க.
1: அவனை எல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிகையில எவ்வளவு

0: எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவுனாலும் என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா?
1: எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
0: என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்?
1: சாச்சா, என்னங்க இது? நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க.
0: நானா பேசுறேன்? அது தானா வருது.
1: ஆமா, இவங்க ஏன் சார் அனுப்பல?
0: யாரு காரணத்துல?
1: அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே.
0: ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம்? என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம், வா சொல்றேன்.
1: ஐயா, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க.
0: டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும், இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன்.
1: சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது.
0: என்ன
1: இது, புறப்படுறேன் நின்றுட்டே இருக்கீங்க, புறப்படுங்க சீக்கிரமா.
0: வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வரட்டுமா,
1: புறப்படுங்க.
2: நவரி நிலவே நலம் தானா?

0: யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற?
1: அண்ணே, நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீ.
0: எது
1: அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ.
0: எதனா சொல்லவனாங்கிற?
1: எதையுமே சொல்லிடாதீ. ரகசியமா வச்சுக்கங்க.
0: எதுவும் சொல்லிடாதீங்க. அடிச்சு கூட கேப்பாங்க. அப்பயும் சொல்லிடாதீங்க.
2: அப்படியா சொன்னா? சொல்லு, அவன் என்ன சொன்னான்
0: சொல்லு. போலீஸ் என்னை விரட்டிட்டு வருது. அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க. அடிச்சு கூட கேப்பாங்க. அப்பயும் சொல்லிடாதீங்கன்னு
2: சொன்னா சார். விளையாடியா நீ? அவன் எதனா சொல்லான்னு
0: சொன்னான். அதை சொல்லு. அவன்
2: சொன்னதான்
0: சொல்ல
2: சொன்னேன்.
0: போலீஸ் என்னை தோத்திட்டு வருது. நான் என்ன சொன்னேன்னு கேப்பாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க. அடிச்சு கூட கேப்பாங்க. அப்பயும் சொல்லிடாதீங்கன்னு
2: சொன்னான்னு சொன்னல.
0: நீங்க வேணாம்னாலும் சொல்லுங்க சார்.
2: அப்ப சொல்லுடா.
0: அட, இதுல என்ன சார் இருக்கு? அவன் சொன்னதை போல சொல்லாம இருப்பான் சார். ஒண்ணு விடாம போறாதுன்னு சொல்றேன்
2: சார். சொல்லு சொல்லு.
0: போலீஸ் என்ன தோத்திட்டு
2: வருது.
0: ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாம் சோதனை வரும். எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு. இப்ப யாரு? மறுபடியும் போலீஸ்
2: இப்ப தண்ணிக்குள்ள வெளியே வந்து என்ன சொல்லாமலா? என்ன சொன்னா?
0: அப்பதான் சொல்றதா சார். இப்ப சொல்லிட்டு போறா.
2: இவ சரி விட வேண்டாம். ஸ்டேஷன் விட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கோம்.
0: அதான் சார் கரெக்ட்.
2: என்ன கரெக்ட்?
0: இல்ல சார், அவன் இந்த தண்ணிக்குள்ளதான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வருவா. இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்குதான் சார் அவனை பிடிக்க முடியும். அதனால என்ன சேசல வச்சு புலந்து எடுங்க.
2: கொஞ்சம் புலகிற
0: முடிவு எடுங்க. என்ன விளையாட்டு!

0: என்ன பண்ண அவனே கேளுங்க.
1: என்ன பண்ண? சரிமா சொல்லு. நான்
2: நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரி சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜுரம் லேசா இருக்குமோ தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சுச்சு. நேக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறக்க வர்றானுங்க திருநா.
1: செய்யத்தானே செஞ்சிருக்கான். பத்து போட்டா தப்பா?
0: கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கண்ணே. வாங்க மாமி.
2: எப்படி கணக்குல வேணா வீக்கு, ஆனா பத்து கேட்டா போட்டுக்கல.
0: ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்தின் நம்பர் போட்ட மாதிரி போட்டிருக்கான் பாருங்க.
2: நான் போட்ட பத்துல ஜுரம் போயிச்சா இல்லையா?
3: ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட பத்து தான் போக மாட்டேங்கிறது.
2: பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே?
3: பிளேடு போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடறதுக்கு பதிலா எல்லாரும் பத்து மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது?
2: ரொம்ப ஓவரா பேசுறீங்க. தூமச்சா பேசுறீங்க. நீமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
4: உங்ககிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது. தீர்த்துட்டு தான் பேசுறேன்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: கிரண், நீயா?
1: இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.
0: நீ கூட அந்த டிரஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற சவாரி வரியா?
1: நீ ஆட்டோவா ஓட்டுற?
0: தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு.
0: ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யார் உங்க அப்பா?
1: அதோ
0: செத்தா போயிட்டாரு.
1: ஆஹா, அங்க பாருங்க.
2: இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா
0: போடா.
1: என்ன
0: அந்த ஒத்த வார்த்தையில திட்டின ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல, நான்
1: தான். நீங்களா?
0: ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டு
1: காதலுக்கு
0: ஜாதி மதம்னு எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன ஓடி வந்த சேட்டு ஆளைய காணோம், உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட ஃபாதர கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தனம்னா இவர் மனசுல நாம இடம் பிடிச்சிடலாம். இது சரிசா இருக்கே. ஐயோ, இதா இருக்கு பெருசு.
3: என்னாச்சு?
4: போலீஸ்?

0: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு.
1: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு.
0: அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே,
1: உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா. இந்த ஊர்ல உன்ன யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்ன ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன், இதையெல்லாம் போய் சொல்ல வேண்டாம்.
0: சொல்லுங்க.
1: ஏண்டா பல்லு விளக்கலையா?
0: விளக்கிட்டே.
1: அதான் இப்படி நாருது, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கினா இப்படித்தான்டா.

0: அடியே, அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல.
1: ஆமா முங்கா.
0: ஏ வா, ஏ பண்ணு பையா, உன் பேர் என்னடா?
2: ஏ பஃபன் கோட், என் பேர் அருண்.
3: அட நம்ம ஊரு யாங்கனே, தனியா வந்திருக்கற உன்ற கூட ஆறு மரலியா?
2: என் கூட சித்தப்பா வந்திருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அம்மா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க?
0: கத்திரிக்கால இருந்து வர்றாங்க. ஏன்டா எங்களை பார்த்தா இந்தியாவுல இருந்து வந்த மாதிரி தெரியலையா?
2: ஏயா இப்படி அசிங்கமா Dress பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்குறீங்க?
0: இந்த மாதிரி பல்ல இருந்தா இந்தியா பேர் கெடாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன்.
2: இங்க தட்டி பாரு,
0: அரஞ்சிடுவேன்.
3: அட ஏனுங்க, நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைட சண்டை போட்டுட்டு வாங்க. போலாம்.
2: போயா, நீயும் ஷட்டும்
0: போடா, நீயும் பல்லு
3: வாங்க. போலாம்ன்ற
2: சரிதான், போயா.

0: டீயை குடுப்பா.
1: இல்ல ஒரு காக்கு
0: கேவலமா இருக்கு, இந்தா இதை நீ குடி. ஏ பேப்பர் குடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்ன கிடையாது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா. என்ன பண்ணுவானா இவன், திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன், மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன், துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாள கண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன், எல்லையில இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

0: தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம்
1: பிடிக்கிறேன்.
0: அசிங்கப்படுத்த முழங்கால் சத்தம் தான்
2: உட்காருவான்.
0: கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது.
3: யாரு உங்க அண்ணா?
1: அந்த கம்பியை பிடிக்காம நிக்கிறாரு, அவர் தான் எங்க அண்ணன்.
3: யோ சோப் சட்டை, இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறியா?
0: இங்க வந்தா எடுப்போம்.
3: ஏன் நீ இங்க வரமாட்டியா?
0: நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது.
3: யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ?
1: இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன்.
3: ஓஹோ அப்படியா, இப்ப பாரு.
0: ஒண்ணும் ஆகலையோ. என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போறதுல இப்ப யாருக்கு நட்டம்? உன் கிணாடி தான் உடஞ்சு போச்சு. வண்டி ஓடுறான வண்டி. டேய் அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா காட்டினேன்?

0: touching me.
1: Hey, miss! I can kiss you without touching you.

0: ஹலோ, நான் தான் கல்யாண சுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்ட என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடைகளா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா?
1: அண்ணே இந்தண்ணே காஃபி.
0: பாடா, என்ன நாலஞ்சு நாள் ஆளை காணா?
1: எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு.
0: கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு?
1: 14.
0: 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா?
1: ஆமாண்ணே.
0: ஆமா, எத்தனை பொண்ணு பாத்தீங்க? இது எத்தனாவது பொண்ணு கட்டின? நீ
1: நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலண்ணே. உன்னையே ஒண்ணு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணே.
0: ஆமாடா,
1: சில தர்த்தனம் முடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கத்திரிக்கா?
0: வேலைக்கார முதற்கொண்டு நீ முத்திரை கத்திரிக்கான்னு சாட வச்சுட்டு போறாயா? இதெல்லாம் எனக்கு வேணும்டா.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.
2: வேலை பார்க்க சொன்னா

0: கூட்டம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட்டம் குறைச்சாலும் இடிச்சுட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்
1: கட்டிடுறாங்க. நோ பார்க்கிங் ஏரியா, வண்டி எடு.
0: தெரியுது வாத்தியார, முத சவாரி மீட்டர் 45 ரூபா காட்டுச்சு, 100 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் பார்ட்டி போய் அது ஃப்ரெண்ட் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, வந்த உடனே எடுத்துறேன்
2: வண்டியை. பெர்மிட் இருக்கா?
0: பெர்மிட் இல்ல.
2: போனது யாரு?
0: பஜாஜ்.
2: எல்லாம் முதல்ல சொல்லக்கூடாது ஐயா.
0: அதானே நீ கேக்குற?
2: சரி ஐயா, வந்த தீபாவளிக்கு பார்த்து போட்டு.
0: பஜாஜ் ஐயாவியா?
2: ஆமா,
0: அவர் கவாசாக்கி ஐயாவோட வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே வாங்கி தந்துடுறேன்.
2: மறக்காம சொல்றியா?
0: சரி. அடடா, பஜாஜ்ங்கிறது ஆட்டோ கம்பெனி பேரியா? அத போய் ஆட்டோ ஓனர்னு நினைக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, தியேட்டர் கேண்டீனுக்கு போறேன்.
3: யா,
0: எனக்கு ஒரு டீ சொல்ல.
3: டாடா பேமணி கஸ்மாலம் டீ கேக்குற மூஞ்ச பாரு, உட்டனா அவள்தான்.
0: ஆஹா, மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மங்காத்தாவா? வாடா, பைக் டைசா.
2: டேய் மச்சான், நீ எங்கடா இங்க? படம் பாக்கவா?
0: இன்ன திருட்டு விசிடி அங்க ஓட்டறாங்க.
2: ஏய்
0: தொழில்ரா, சவாரி ஏத்திட்டு வந்தடா, பெஜாரா போச்சுடா. நீ ஒன்னு பண்றியா, பார்ட்டி வந்து 45 ரூபா குடிச்சுனா அதை வாங்கி வச்சுக்கோ, எனக்கு டேங்க் ஃபுல் ஆகி போச்சு, ஃபாரின் போயிட்டு வந்துடுறேன்.
2: ஃபாரினா?
0: யூரின்ரா. இதுடா முத சவாரியே சவுகிராக்கியா வருதேடா.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில்

0: எப்படி செஞ்ச?
1: ஒரு ஆம்பளை இப்படியா தூங்குறது?
0: பேச்சில ரூம்னா ஆயிரம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து பொசுக்குன்னு உருவி விடுறதா?
1: அதுக்காக அரகுற டிரஸ் போட்டுக்கிட்டா தூங்குறது? வெக்கமா இல்ல? எருமை எருமை.
0: திறந்து பார்த்தது நீ, நான் வைக்க பண்ணும். நான் பரவாயில்ல, இந்த வேலையை நீ உள்ள போய் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க. என்ன ஆயிருப்ப தெரியுமா?
1: என்ன ஆயிருக்கும்? போறேன் உள்ள.
0: போ போ, அம்மனை கட்டியோட ஒருத்த குளிச்சுக்கிட்டு போ, பாத்துக்கு வா.
1: ஐயோ, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா?
0: சரி, நீங்க இப்படி ஆம்பளையா கேக்குறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இது என்னோட தன்மான பிரச்சனை. என்ன பண்ற?
1: சும்மா கத்தாத.
0: கத்தாம இதே மாதிரி நான் ஓ வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூக்கும் போது நான் உருவி நீ டவுசர் போட்டா என்ன ஆயிருக்கும்? அக்கிரகாரமே சேர்த்து கும்பி அடிச்சிருக்க மாட்டீங்க? பொண்ணு அக்கிரகாரத்துல பொம்பளையா பிறந்த உசுர வாங்குறீங்க, என்ன மன்னிச்சுக்க தாயி?
1: தெரியுதுல்ல,
0: வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றேம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத.

0: சமையல் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னப்பா என்ன விஷயம்?
1: எல்லாம் இதோ அண்ணனுடைய கல்யாண விஷயமா தான் அங்கிள்.
0: துறைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்?
2: பாத்தியா, தேங்காய் பூத்தால என்ன திமுற
3: அங்கிள். எப்ப அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க?
0: 2 வருஷம் போட்டோம்டா கல்யாண சாப்பாடு போடுறேன்
1: அங்கிள். கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. 2 வருஷம் கழிச்சு கல்யாண சோறு போட முடியாது. உங்க 2 பேரும் காரியம் பண்ணிட்டு காக்காக்கு தான் சோறு போட முடியும். அதனால இன்னைக்கே போறோம், அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பேசி முடிக்கிறோம்.
0: செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா?
1: அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த கட்டுற மாதிரி பாருப்பானா? ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ
3: டபுள் டக்கர் நாரா என்ன ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணு கட்டினா அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பேன். அடம் பிடிக்கிறான்
1: அங்கிள். பெரிய பொண்ணு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு நம்ம பவருக்கும் பேசி முடிச்சுட்டா உங்க ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்.
0: அப்படியா சொல்றேன்?
1: ஆமா அங்கிள், ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. குழால தண்ணி வரும்போது குடத்தை வைக்கிறது தான் புத்திசாலி தானோ? குடத்தை வச்சிருங்க சொல்லிட்டேன்.
0: ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுறேன், ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன சொல்லடா டாடி கிட்ட.
4: உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா.
0: அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி, நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பெரிய பொண்ணு பெரியவனுக்கு,
1: சூப்பர்.
0: சின்ன பொண்ணு சின்னவனுக்கு. பேசி முடிச்சிடலாமா?
1: ஓகே,
5: ஃபேண்டாஸ்டிக். சபாஸ்,
0: வாடா செல்லமே, நான் பெத்த சிங்கமே, வாடா.
5: மாவுலஸ், சபாஸ்.
1: ஏய் சபாஸ், படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது, நார்மலா நடந்து வா.
0: கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா.

0: அப்புறம் பெருமாளு நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுனால அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில
1: முடிச்சு. சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிடைஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நெடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேதாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவளை கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே?
1: கரையும் பேசலாமா?
0: ரொம்ப கேவலமா இருக்கா?
2: என்ன உங்க அப்பா முடி சொத்த நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்து
0: யாருக்கிட்ட? என்ன பண்ணுறது?
2: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து,
0: தெரியுதா? என் சொத்த நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன்.
2: நீ படுற படிடா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்க
0: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து.
2: சொல்லு, யார் சொத்து?
0: இது உங்கள் சொத்து.
2: என் சொத்தை நீ விக்கலாமா?
0: முடியாது.
2: இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போட.
0: அது சரிங்க, நீங்க படுத்தா உங்க சொத்து, நான் படுத்தா என் சொத்து.
2: என்ன பெனாத்தி?
0: பேசுறேன்.

0: I'm out of here.
1: வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான
2: வேலை. ஹலோ டாக்டர், கார் பிரேக் டவுன். நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணுமா?
1: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் அன் இன்டர்வியூ. நீங்க போங்க.
2: ஓகே. என்ன வக்கீல் சார்?
1: எஸ்,
2: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணுமா?

0: ஐயோ, இவர் மூந்திர சேத்த வாரி அடிச்சுட்டு எப்படி ஓடுறாரு?
1: என்ன பண்ணி வச்சிருக்க பாரு,
2: விட்டுருக்கான?
1: நீ என்ன பீனா மோளா இல்ல அஞ்சு ஜார்ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா, உன் சட்டையை கழட்டுறான்.
0: என்னடா
1: இவ்வளவு கப்பு அடிக்குது?
2: ஒண்ணு துவைச்சது
1: கிளம்பா.
3: நம்ம
1: நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
4: சென்ட்ரல் ஜெயில தண்ணி வரும்.
2: ஐயோ
3: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்
4: வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 சென்ட்னு கரெக்டா சொன்னா
5: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலான கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா
6: சார்? யூ ஆர் ராங் சார். ஐ அம் an innocent fellow from a royal family சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an interview சார். இது ஏ சப்தே கிடையாது சார். இங்க பாருங்க சார், a + b the whole square is equal to a square + b square + 2ab into pi r square is equal to r2
3: சார். r2 நம்ம ஸ்டேஷன் சார்.
5: கரெக்ட். அங்க வந்து பேசிக்க
6: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
5: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
6: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே.

மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்னதன் வந்தானா.

0: இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ் போட விட்டாங்க. என்ன வெயில் தான், குடிங்கிலாசு போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்க.
1: குப்பலாரி
0: ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா, போய்யா என்னையா பாக்குற போயாக்கிட்டு.

0: அண்ணே இவன் சரி வருவானே.
1: யாரு இவனா? இங்க வா வா வா, இவன் சரியா வரமாட்டான்டா.
0: இவன் தானே சரி வருவான்.
1: சரியா வரமாட்டான்டா.
2: சம்பந்தமே இல்லாம நம்மள பத்தி பேசுறாங்க.
0: இவன் மூஞ்சிய பாருங்கண்ணே, இவன் தானே கரெக்ட்.
1: சரியா வரமாட்டான்டாங்கிற.
2: எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வரமாட்டேன்றாங்க நம்மள.
0: சரியா வருவானே.
1: என்னடா சரியா வருவானா?
2: என்ன திடீர்னு கோபம் ஆயிட்டா?
1: இவன் மூஞ்சி சரியா வருவாடா?
2: சரியா வருவாடா? போட்டு அடிக்கிறேன்.
1: நீ எப்படா சரியா வருவ?
0: நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு
1: நான்
2: அடிச்சு சொல்லுவேன். சொல்லிட்டா
1: அது உனக்கு தேவையில்லாத விஷயம்.
2: மூஞ்ச பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க.
1: மூஞ்ச பார்த்தா சரியா வந்துருவியா? தேவையில்லாத விஷயம் போடா.
2: எதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லாம போச்சுறானே. நல்லா தானடா போய்கிருந்தேன்
1: நானு.
2: என்ன இப்படி கத்துறா? அண்ணா அண்ணா.
3: யாரு?
2: நாங்க தாச்சு.
3: என்ன ஐயனாரு திடீர்னு இந்த பக்கம்?
2: இல்ல மெட்ராஸுக்கு புறப்பட்ட தாச்சு. போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணி போலாமன்னு அப்படியே வந்தேன்.
1: என்ன?
2: ஒண்ணு இல்லண்ணே, மெட்ராஸுக்கு புறப்பட்டேன்.
1: மெட்ராஸ்கா? போடாப்பா போடாப்பா, போய் நல்லபடியா புழங்க நம்ம வயலுக.
2: போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணி போலான்னு வந்தேன்.
1: என்ன
2: அன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு போட்டு அடிச்சீங்கல்ல? எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய
1: செய்வேன். நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டானு அப்புறம்
2: கோபப்படாதீங்க. எதுக்கு தெரிஞ்சுட்டு அவன் சந்தோஷமா இருப்பான்.
1: என்ன பண்ண போற? அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட.
2: தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை வெடிச்சிருப்பா.
1: அப்போ
3: போட்டு வர மாட்டான். சரிப்பட்டு வர
1: மாட்டான்.
3: அதுக்கா அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர
2: மாட்டாச்சி. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு நீங்க தான் சொல்லுங்க. என்ன பார்த்தா பாவம் இல்லையா?
3: சொன்னா கேளு. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். ஊருக்கு போய் சேரு.
4: ஏண்டா மாவனே, எங்கேயே ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற?
2: இல்லப்பா, இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான். எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு. சரி ஊருக்கு போறதுனால இந்த ஆள்ட கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறா.
1: ஏ முனியாண்டி, என்னடா ஓனாண்டி, என் பையன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா, என்னடா அது விஷயம்? ஏ ஓனாண்டி, ஓ மகன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா. இல்ல என் மகன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா. அறிவு கேட்ட ஓனாண்டி. அதுக்கா
2: நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்ம அடிப்பான் போல் இருக்க.
1: என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்.
0: அப்பனே சொல்லிட்டான். கிளம்பிடா.
2: யோ எப்படியா டவுட் கிளியர் ஆகும்? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகும். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லுங்க. அப்பா அப்பா சொல்லுப்பா. எதுக்காப்பா?
4: அதெல்லாம் சொல்ல முடியாதுரா, சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது.
2: ஐயோ பெத்த அப்ப, நீயே சொல்லலாம், நெஞ்சு வெடிச்சிருப்பா. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்?
1: ஒப்பந்தம் தான் சொல்றான்ல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன ஆட்டிக்கிட்டு இருக்க? போடா.
2: யோ கையெடுத்து குப்புறியா? தயவுன்னு சொல்லுங்க. என்னால முடியலையா? சொல்லுங்க.
1: ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டு. அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்படும் போதுல போடா.
2: கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா.

தை சித்தித்தோம் தருகிடதோம் சித்தித்தை தருகிடதை சித்தித்தோம் தருகிடதோம் சித்தித்தை தருகிடதை தகதி மீதகஜுனுதா.

0: மாமன் மனசு, மாமனுக்கு காமன் மனசு.
1: பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கல்ல, பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பா, பழகுனாதான் தெரியும். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான், அதுக்காக அவகிட்ட 1 hour பேசியிருக்கான். அதை கேட்டு அப்படியே திருப்பதிக்கு நேராக ட்ரெயின் ஏறினவன் தான், இன்னும் திரும்பத தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. மொட்டை
2: ஏ
1: கூல்ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாமே, நீங்க பே பண்ணுங்க.
2: இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா?
1: பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம், அழகா இருக்கிறதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க.
2: எனிவே ஐ அம் சிவா,
1: இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி.
2: என்ன சேல்ஸ் பண்றீங்க?
1: எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன், எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், எங்க அப்பா ஒரு வேஸ்ட்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப திருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணம் எல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்றதுக்குமே சரியா போயிருது. பசிக்கு வரும்போது பாக்கெட்ல 10 paisa மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு கையை நீட்டிடுவேன். சில நேரத்துல இப்படி, சில நேரத்துல இப்படி.
2: என்ன திருட்டா?
1: என்ன அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் கொடுக்குறீங்க? இதானங்க இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷனு. உங்களுக்கு வயசுல பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயத்துல பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம்.

0: சுந்தரம், மனவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்லா அழகா பாத்து போடு.
1: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா? நீ
0: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது.
1: அதெல்லாம் கேட்டரிங் ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியானா சேர் டேபிளுக்கெல்லாம் தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்ட. நீ
0: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
2: எதுக்குமா அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இதுக்கு தனியாளு, அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கிய
0: என்னடா சொல்ற?
2: பின்ன என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறது, வாழை மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புழுக்கிற வரைக்கும் அவன் ஆள் குட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சுட்டு போட்டோவுக்கு போஸ்ட் குடுக்கறதாமா நம்ம வேலை. உலக நுனிவேலுக்கு வந்துருச்சு.
0: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க.
0: பூபதி என்னப்பா எந்திரிச்சிட்ட?
3: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவர் சொல்றபடி கான்ட்ராக்டர் பிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதுலயும் இல்லைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது.
2: வேற எப்படி சொல் சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்
3: அப்படி கேளுங்க. ஆண்டி இந்தாங்க, இது முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி.
0: சொல்லு.
3: கல்யாணங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல் நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
0: பத்மா.
3: பத்மா நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமானவங்க லைன்ல. அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
4: ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க?
3: பாருங்க, சொல்லிட்டே இருக்கும் போது வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், உட்காரு உட்காரு.
4: ஹாய் பிரியா.
0: ஹாய் பிரியா. சரி பூபதி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு
3: சொல்லு. அடுத்து என்னடா வாய புலந்துட்டு இருக்க? வந்தவங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வாடா. போடா.
2: எது டாவா
3: அப்படின்னு சொல்லீங்கன்னா அம்மா அம்மா சொல்லுவாங்க.
2: இதுக்குதான் மேரேஜ் ஏஜென்ட் வைக்கணுங்கிறது. இந்த வேலையெல்லாம் அவன் பாப்பான்ல, இப்ப என்ன பாதிக்குது?
3: என்ன பொம்மன் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு, டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்கார எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வந்து ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும் இல்ல? இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும் இப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் பசங்கிட்ட கிடைக்குமா? அறிவுன்றது வேணா.
2: யாருக்கு?
3: கான்ட்ராக்டர் பசங்களுக்கு வா. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.
1: பொள்ளாச்சி, எந்த காலத்துல நீ இருக்க? இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர் நேரா பாத்துக்காம இன்டர்நெட் லெவல்ல மேரேஜ் போயிட்டு இருக்கு. நீ என்னடா நேரா போய் பத்திரிக்கை வையி, வெத்தலை பாக்க வையி, வெங்காயம் வையின்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டி பேச்சு பேசாம போப்பா.

0: இங்கு அங்கிள் யான கதை சொல்லுங்க. அங்கிள் அங்கிள் இங்கு அங்கிள் யான கதை சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோல கேட்பேன், யானை ரொம்ப தான் பிடிக்கும்.
1: பேபி பேபி ஓ மை பேபி, குட்டி கதை சொல்லவா?
0: சொல்லுங்க.

தங்கை எனக்கு அது ஜோடிதான் தூங்காமே தான் ஜோராக்க.

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா
2: எடுறா கைய,
1: கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா பனாரஸ் பட்ல சலங்கை ஒளி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கிய?
2: சடப் தர்மகர்த்தா, இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
2: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு.
1: அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா?
2: எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது விண்டர் சீசன், ரொம்ப குளிரும், சம்மர் ட்ரை பண்ணு.
1: இந்த ஊர்ல ஒரு விசேஷம்.
2: என்ன?
1: சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி?
2: சக்தியை சக்தி மசாலா ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது, மிளகா பொடி கிடையாது.

கேக்குதுல்ல? வாலிப வயோதிக அன்பர்களே, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்றது. ஆனா அதை விட கஷ்டமான விஷயம் அப்படி கரெக்ட் பண்ண ஃபிகரை கழட்டி விடுறது. கழட்டி விடுறது, கழட்டி விடுறது. என்ன மாதிரி கழட்டி விட கஷ்டப்படுற எல்லா நல்ல உள்ளங்களுக்காக

நகர் டாஸ்மாக்ல ஒரு ஆஃப் ஒன்னு ஆச்சு முச்ச, இன்னொரு கட்டிங் தாங்கும். ஆனா என் கையில டப்பு இல்ல. அப்போ ட்ரிப்ளிகே நட்டியில பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் காலு பண்ணா, ஃபுல் ஒன்னு இருக்கு சொன்னா, சீக்கிரம் வந்துன்னு சொல்லி வச்சா. ஐயோ வயிற்றுல பீரவாத்தா, மாமா வேலண்டினோ ராசிதா. சர்புர்னு பைக்க எத்த டிராஃபிக் எஸ்ஐய தட்டி விட்டேன். ஹாய் மச்சா, ஹவ் ஆர் யூ? ஃபர்ஸ்ட் 45 ஊத்தி குத்தா.

0: சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியப்பா.
3: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
2: கரெக்டா கணக்கு பண்றான், நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா போய் சாமியை கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போ போடா.
4: வணக்கங்க.
2: பிகாம்னு போய் சொன்னதுக்கு பெல் அடிக்க விட்டானுங்க. எம்காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்க?
5: மந்திர அச்சேனா?
6: ஆஞ்சி மந்திர் பாஸ் சுந்தர் ஹேனா?
2: ஆஹா, அமாப்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
6: நமஸ்தே.
2: பிஸ்தே.
6: இஸ் மந்திர் கா பண்டிட் கவுன?
2: கோணைசாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
6: நகி பேட்டா?
2: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
5: ஓ கோண,
2: யாரு அவரா? அவரு
4: நல்லா நல்லா, நான் மடப்புடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
2: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
5: அச்சா வேணு சாஸ்திரி?
2: ஆமா ஆமா.
6: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே பண்டிட் சாஹியே, பூஜா கரானா ஹே, பூஜா
2: பூஜா கரானா ஹே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே, திருநாகர்சே உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு, உங்கள்ட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா
4: கேட்டு வந்துடுறேன்.
2: எம்கா மானியே, இன்னைக்கு இருக்கு உனக்கு
4: என்ன,
2: உன்ட்ட ஏதோ பேசணுமா?
6: நமஸ்தே.
5: நமஸ்தே.
6: ஹம் சவுத் இந்தியா டூர் பண்ண நிக்கல ஹே.
2: மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன் நீ, இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். கோயில் பேஸ்.
6: இஸ் பச்சி கா ஜன்மதின் ஹே, தோ மந்திர் சே போலா பூஜா கர்வாலே.
4: அச்சா, ஆப் ஹமாரே டெம்பிள் மே ஆயே ஹே, பஹுத் குஷ் ஹுவா.
6: ஆப் அச்சீ தரஹ ஹிந்தி போல்தே ஹே?
4: ஹம் ஹிந்தி தோ ஜானதே ஹி ஹே. அச்சா பேட்டி, தேரி ஜன்மதின் ஹே?
6: ஹாம்.
4: கியா நாம் தேரா?
6: முஸ்கான்.
4: முஸ்கான் ஹா, பஹுத் பியாரி நாம் ஹே. அச்சா பேட்டி கி நட்சத்திர கியா ஹே?
7: ஸ்டார் இஸ் பூசம்.
4: ஓ பூசம், வெரி குட் ஸ்டார். She'll become a very big heroine. Tu to Aishwarya Rai ban jayegi.
7: Beta, what's the name of the temple?
4: Ye to Shachinath temple hai.
7: Who is the main god?
4: Lord Shiva.
7: Ya, acha acha.
4: Acha chaliye, puja karwa denge. Hey, wo kya dekh raha hai? Kaam kar, saaf kar, mandir ko saaf kar, bell maar bell. Chaliye, aap chaliye.
2: Ella muliyum pesra?
4: Yaar ivalla, ivanga vadanattla vandirukanga. E mandir ka bada pandit hai, Venu Shastri ji.
5: Venu Shastri ka?
4: Haan ji.
6: ये लड़का कौन है?
4: ये हमारा मंदिर का बेल बॉय है.
6: बेल बॉय?
4: हाँ जी.
6: ये तो बैट बॉय है.
8: इन्हें पतिया वाले तो सुली रखा है.
4: आइए पूजा करेंगे.
2: बेड बॉय है ना?
8: हाँ.
2: बेड बॉय इन्टू पोरा ले अपना है ना?
8: रावत ये इन दो वलगत के लिए वन्ना मारी आयोग के पैर कड़े आते हैं.

0: என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற?
1: சாரி.
0: என்ன சாரி பாவன அன்றாரு இருக்கு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா?
1: யார் மேல?
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு.
1: நீ இடிச்சோன கிரன சுத்தற இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன.
0: இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம். டீசன்ட்டா முடிச்சுக்கோ.
1: எப்படி
0: உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது கண்ணு எமைக்கிறதுக்கு ஓடி.
1: என்னது
0: என்ன டீசன்ட்டா முடிச்சுக்கோங்க, கையை முறுக்கிற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஓடிச்சிருப்ப தெரிஞ்சுக்க.
1: ஏன் இங்கே நொறுக்கு?
0: ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு
1: லீவ போடு. போடு லீவ.
0: ஏசத்துல லீவ் போட முடியாதா? சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா.
1: ஏதோ ஏரியா.
0: ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா
1: ஹலோ. ஏரியா சொல்லு.
0: ஏரியா வெளியம்மா. வாடா நீ, வாடா நீ.
1: வாடே. ஓ ஏரியா எங்க இருக்கு சொல்லு போடா.
0: நீ ஏன் கண்டு முடிச்சோடா? என்ன சொல்லி விடுற?
1: டேய்,
0: உன்னை கண்ட கண்ட பாக்கல பேரை மாத்திக்கற.
1: டேய், பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம். யார் கிட்ட கத்திட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா. சரி வா, போலாம். ஆ போலாம். செல்வம், தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாய்.
0: நல்லா கால முடிச்சுக்கமா.
1: எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு
0: வாடி. பாவி சுருக்கி தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
2: யார் ஸ்பீக்கிங்?
1: இதுதான ஏரியா?
2: ஆமா,
1: அதான் வந்துட்டேன்ல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற.
2: மணி என்ன?
1: நீயே சொல்லு.
2: இவனும் ஈக்குவலா மைண்ட் பண்றானே.
0: மதியம் 3.
1: அதுக்கு
0: 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை புலந்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச.
1: ஏன் நீ வேணாடி?
0: மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்துடைய என் தெருவுக்கு வந்துறான்.
1: வந்தா
0: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா
1: இருப்பேன். சொல்லிட்டு போ.
0: என்னது?
1: நீயே சொல்லு.
0: குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு.
1: சரி, அதுக்கு என்ன போ?
0: குழந்தைக்கு முன்னாடி எல்லாம் நான்
1: ஃபைட் பண்றேன்.
0: என்னுடைய முரட்டத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக.
1: ஓ, தூய தமிழ்.
2: ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்?
1: ஒன்னு செய்வோமா?
0: என்ன?
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
0: நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா?
1: ஒரு
0: மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்?
0: வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கிட்டா உடனே சொன்ன இடத்துக்கெல்லாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயோ
3: என்ன
0: அந்த பொம்பளை புடிச்சிருக்காங்க? நீமா புடிக்கல? என்ன?
1: ஆமா, இந்த வீட்டை வாடகைக்கு பார்க்க வந்தேன்.
0: வீடு பார்க்க வந்தவனா நீ? ஏய்யோ, இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அள வச்சு வடிக்க பாக்குற.
1: சும்மா ஒரு டைம் பாஸ்.
0: டைம் பாஸ்க்கா?
1: மாமையா, நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண. இந்த வீடு
0: எங்க? இந்த பொம்பளை, இந்த மயாய், ஏன் மாமி, நான் தான் ஏற்கனவே குடியிருக்கல, அப்புறம் இன்னொருத்தர் உடனே உள்ள சொல்லுற.
3: நீ தான் 3 மாசமா வாடகை குடுக்கலையோ? அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்க.
0: இரு, உன்னை வச்சுக்கிறேன்.
3: முக்கியம் வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

0: என்னப்பா கால் எப்படி இருக்க?
1: சார், நாலு நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளேந்து ஏதோ சவுண்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்புரு கர்புருன்னு.
0: உள்ள கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்டு குடுக்குதோன்னு பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டது
2: அதுவா டாக்டர்? அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வரேன் வரேன். இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
0: எஸ், உள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வருது.
2: ஐயோ, அது என் பேஜர்.
0: பேஜர்?
2: ஆமா டாக்டர், நாலு நாளா காணோம் தேடிட்டு இருக்கேன். சம்பவம் வீட்டு அதோட டாக்டர் வெட்டி எடுத்துடலாம். காலை இல்லையா? பேண்டேஜ். இஸ் லிட்டில் பிட் நர்வஸ் டாக்டர். இன் சச் கேசஸ் வாட் வி டூ, த ட்ரீட்மெண்ட் லைஸ் பேசிக்கலி கிளினிக்கலி கெமிக்கலி சைக்கலாஜிக்கலி பெத்தலாஜிக்கலி ஃபைனலி இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துடக்கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட ராஸ்கல். தலகால புரியாம ஆடாதரா? என்ன ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிரு? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பார்த்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.

0: என்னது கையில
1: காப்பி இந்தாங்க குடி சீக்கிரம் கொடுங்க.
0: என்னடா சக்கரை தூக்கலா இருக்கு?
1: நான் எப்பயுமே தூக்கலாதான் குடிப்பேன்.
0: இது உனக்கு போட்டதா? நீ குடிச்சியா?
1: நான் குடிச்சதாங்க
0: கொடுத்தேன். முதல்ல சொல்ல,
1: நீ முதல்ல காக்கல. இல்ல
0: பெரிய மனுஷன் பேசிட்டு இருந்த மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்க.
1: எங்க பல்லு விளக்க வேணாமாங்க?
0: பல்லு விளக்கலையா?

0: எல்லாம் மாதர் சங்கத்துல இருந்து வரும். ஒரு ரூபா கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் நெக்ஸ்ட் சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம்
1: ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன். அதான் காரணம்.
2: அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எத்தனையோ இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால தூக்கல தொங்குறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் தலைக்கு குடிக்கிறாங்களோ இல்லையோ தீ குடிக்கிறாங்க. நம்ம நாட்டு சமையலுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணைய விட சாவுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 40 வருஷமா கையில் 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். என் ஃப்ரெண்டுமா, நான் காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு, அப்புறமா பேசுறேன். இங்க எங்க வந்த
3: வாங்கணும்னா வரணும்ல?
2: என்ன வாங்கணும்?
3: கமிஷன்.
2: இது நான் பார்த்த பொண்ணு.
3: அப்ப நாங்க பார்த்த பொண்ணு?
2: நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல.
3: கட்டினியோ கட்டலையோ பாத்தேல, பாக்க வச்சோம்ல. மறுபடி புரோக்கர் கமிஷன் வரணும்.
2: ரொம்ப நாளைக்கு பின்னால கழுத்துல மாலையை போட்டு கையில பூச்சுண்டோட மணவர வரைக்கும் போயிருக்கேன். அந்த மணவரைய புனவரை ஆக்கிறாங்க. நல்ல பிள்ளை கிழக்கு பந்தியில உட்காந்து தொந்திய ரெப்பிட்டு போ.
3: கமிஷன் வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்.
2: மாப்பிள நாரடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கும் போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிரு.
3: போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன்.
2: பாப்போம்
3: பாப்போம்.
2: கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு. ராஸ்கல், யானை பசிக்கு சோள போறியா? போய் சம்பளம் கொண்டு வரா. சம்பள போ.
3: என்ன
4: மாப்பிள சம்பள தண்ணி கேக்குறாரு?
3: மாப்பிள சொம்பு கேக்குறாரு.
2: சொம்பா?
3: ஐயிட்டு கொடுத்துருக்க.
4: மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
2: என்ன அது அநியாயமா இருக்கு? கால் காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே.
3: எனக்கு அப்பவே சந்தேகம். இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க பாருங்க.
2: என்ன அது?
3: லட்டு.
2: அது தெரியுது. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா?
4: பாத்தீங்களா, சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா?
2: கொசு
4: அந்த செம்புக்கா ஒத்த கால நினைக்கிற பாருங்க. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
2: லட்சுமி, என்னமா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊத்தி விடும் போது கடமட கடமட மட மட மட மட கடமட கடமட கடமட மட இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்பர கவர்த்தி வச்சோம்னா கும்முன் இருக்கு பத்தியா? அது மாதிரி ஜம்முன் இருக்கு.
0: அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு.
2: ஏன் இப்படி மூச்சு வாங்குற?
0: இல்ல, உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன்.
2: மிதிக்க போறியா?
5: அன்னைக்கு என்னடா
2: சொன்ன?
5: வேண்டாம் செலுத்த வேண்டாம், உங்க பொண்ணு மட்டும் கொடுங்க, கண்ணா வச்சு காப்பாத்து சொன்னீங்களா?
2: ஆமா சொன்னேன். என்னப்ப
5: இன்னைக்கு சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுன்னு சொன்னேன்?
2: அதுவும் தங்கத்தோட சொம்பு
3: வேணுங்களா? தங்கி தம்பி வெட்டி போச்சு. இவனை போட்டு அடிக்க.

போச்சு.

0: எனக்கு சிவமயமே இறைவா.
1: இறைவா
0: என்னது?
1: பத்து ரூபா
0: அச்சனையா இருந்தா தட்டுல போடு, காணிக்கா இருந்தா உண்டியல போடு, என்கிட்டயே குடுக்கறேன்.
1: டிப்ஸா வச்சுக்க.
0: நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா?
1: ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
0: என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? எனக்கு ஒண்ணு புரியலடா.
1: புரிய வைக்கிறேன். என் லவ்வரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவள கிளாஸ் முடியுது.
0: ஓ,
1: நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவன் வரமாட்டான். நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இருக்க நினைச்சிட்டு அவன் கரெக்டா வந்துருவான். நாங்க கோயிலுக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். இப்ப 3:00 நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, குடிங்க. 10.
0: உன் பேர் என்ன?
1: ரங்கமணி.
0: அவா பேரு?
1: தங்கமணி.
0: ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதரா, இந்த பிச்சை மணி தான் அடிப்பான். ஏண்டா, ஏற்கனவே புலப்ப மாத்திட்டானுவளேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நீ இந்த புலப்பை மாத்துறியா? அவவே இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு.
1: தெய்வீக காதலியா?
0: எது தெய்வீக காதல்? இதா கற்பூரத்தை கொளுத்திட்டு 4 பூரா கோயில உட்காந்து லவ் பண்ணா அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு பண்ண இந்த பிச்சு.

0: தாட்சி.
1: அதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை
2: என்ன வருது? நேத்து வர சொல்லி சொல்லி விட்டான்ல, ஏன் வரல?
1: சொல்லி விட்டியா? சொல்லி விட்டுருந்தா எல்லாம் என்ன வந்து நின்றுப்பா?
2: என்னவா வந்து நிப்ப?
1: எல்லாம் என்ன வந்து நின்றுப்பேன்?
2: ஏ நீ செவிடா.
1: ஐயோ,
2: பின்ன காது கேட்காட்டிருந்தா எல்லாம் என்ன வந்து நிப்பாங்க? நான் எல்லாம் என்ன வந்து நிப்பேன்? நான் என்ன, நீ என்ன வந்து நிப்ப?
1: இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன்.
2: இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம்,
1: இல்ல ராசா,
2: மண்ட கர்வம்,
1: சத்தியமா கிடையாது.
2: பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ வேற ஒண்ணு செய்ற.
1: நீதான்
2: கைய காலா நினைப்பியே.
3: ஏண்டி பம்பாய்,
4: போங்கண்ணா,
3: உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சிக்கிறேன்டி,
4: சத்த சும்மா இருக்கேலா.

0: பவுன் குறையறது. அதை தொடரடா.
1: சொல்லுமண்ணா, இங்க கழுத்து நிறைய போட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழட்டிதான் வைக்கணும்னு சொல்லுங்க.
2: இப்ப ஏன் சண்டை போடுறேன்? காத்தால பேசிக்கலாமே.
0: மண்டு மண்டு வயிற்றுல குடுத்துட்டா அப்புறம் வாங்க முடியாதுடா.
1: உங்களுக்கு அம்மா வேணுமா? உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா?
2: நீ

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சாதான் சரிப்பட்டு வரும்.
1: என்ன ரூட்டு
0: அது? அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணாத முடியும். அதுக்கு கொஞ்சம் துபாக்கூர் வேலையில பண்ணும்.
1: துபாக்கூரா? அது நீ அது துபாக்கர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி, என்ன பண்ணி துபாக்கர் தெரியாதா?
0: ஐயோ,
1: துபாக்கூர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறது, அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் துபாக்கூர்.
0: இது புழுகிறது.
1: தட் இஸ் ஓல்டு ஃபேஷன். துபாக்கூர் டக்காட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்னமாப்ல
0: கரெக்ட் மாம் சார்? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன
1: பண்ணு? என்ன மாப்பிள நீ பேசுற? அந்தாட்டா மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குறே? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததை பண்ணி நீ பேசுற பேச்சா இது? சாரி சார்.
0: அதுக்கு அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, அந்த காலேஜுக்கு எத்த அப்படிங்கிற பொட்டி கடையில் போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது,
1: ஓ அரசக்க அரசக்க அரசக்க
2: நீங்க டாக்டர் தாமா கூடவே வந்து கரைக்கிறாரு. ஐயோ, பாம் பாத்தீங்களா? பாருங்க, பாத்து
0: உடம்புறாங்க சும்மா வச்சிருக்காங்களா இல்ல வயிற்று உள்ள எழுத்துட்டாங்களா?
1: ஐயா, உள்ள எழுத்தது நானுங்க. அப்படியே
0: கல்யாணம் ஆயிடுச்சா?
1: இல்ல, இப்பதான் அலையன்ஸ் பாத்துட்டு.
0: அப்படியா? நல்ல மாப்பிள்ளைய பாருங்க, ஸ்வீட் கேர்ள், ஹைட்டா இருக்காங்க, நல்ல ஹைட்டான மாப்பிள்ளைய பாருங்க. 2.5 க்ரோர்ஸ்.
3: ஒரு பாட்டு பாடுற.
4: எந்த எந்த பாட்டையா?
3: அம்மா பாடுதே.
4: தேவர் காலடி மண்ணே.
3: குட்டி கழுத, பாதியிலையா தொடங்குறது? மொத அடிய பாடுறீ.

0: ஏண்டா அரியாரா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்குறதுக்கு அரியாரா போகணுமா?
1: நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே,
0: அவ்வளவு வசதி பண்ணுறாங்க.
1: அவ்வளவு 500 ரூபாய் தரல
2: சிங்காரம், அவசரமா உனக்கு தேடிட்டு வரேன்.
0: எதுக்கு
2: சேவிங் பண்ணதா?
0: சொல்றான்
1: யோ, இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு.
2: ஏன் சேவிங் பண்ண?
0: சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா
1: என்னடி பண்ணிட்டு இருக்க
3: என் தலைய எழுத்து கிழிஞ்சு துணியை தச்சுக்கிட்டு இருக்க.
0: கிழிஞ்ச துணியா? இனிமே நீங்க ஒட்டு போட்டு புடவையெல்லாம் கட்டக்கூடாது. இனி நீ கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவைதான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரா, இது பொட்டி ஆண்டா பொட்டி. தூக்கி தூர போற. ஐயோ டேய் பாரா, இது நான் உட்கார்ந்து கேறேன்டா. இது
3: என்ன மாமா, என்ன ஆச்சு?
0: டேய் டேய் சரா,
1: அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு. இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு.
0: ஒரு கேள்விய, 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர்
1: என்ன
0: விளையாடுகள்?
1: என்ன
0: என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா.
1: அண்ணே, அப்படி எனக்கு சிங்கிள் ரூம்.
0: பிச்சைக்கார நாய், கேக்குது பாரு ஒரு கேள்விய, உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்கமாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா.
1: சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே?
0: ரொம்ப வாசிக்காத, நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏன் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி?
1: நீங்க தான்.
0: ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ணுவாங்க.
3: ஐயோ, அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லைங்க.
0: ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உன் உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கை தாங்களா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க.
3: ஞாபகம் வந்துடுச்சு.
0: எங்க?
3: வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன்.
0: வீட்டுக்கு

0: அதுக்குள்ளதான்
1: சவரம் பண்ணியாவது பொழச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. அடவா, ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ.

0: கண்டா நாய் அடிக்கிற நாய
1: உன்னையே
0: நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா கல்லிருக்கடா. ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பிடா. என்ன கல்ல கண்டா இவனை காணா, இவனை கண்டா கல்ல காணா, ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்க விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த கல்ல எப்படி கொடுங்க, நீங்க அடிக்க போறீங்களா?
1: ஆமாங்க.
0: இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு,
2: உங்களதுதான்டா.
0: என்ன
2: நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன?
0: 10 லேன்னு சொன்ன.
2: எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியன்னு சொன்ன,
1: எரியலீங்களா?
2: எரியலையாவா? ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும்.
1: உண்மையிலே எரியலீங்களா?
2: இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன்.
1: அண்ணே
2: அண்ணே
1: அக்கா பாட்டி பத்து போறேன்.

0: என்ன
1: கூட்டம்?
0: ஏய், ரெண்டு பேர் பேசிக்கிறது உங்களுக்கு கூட்டமா தெரியுதா? வேலைய பாரியா,
1: என்ன உங்களுக்கு
2: பிரச்சனை?
1: சின்ன பகவதிரா
0: அப்படின்னா
1: பெரிய பகவதியோட சிசிய
0: எவன்டா அந்த பெரிய பகவதி?
1: பகவதியே தெரியாதா? ஆமா, இது எந்த ஊரு?
2: தலைவெட்டியாம்பட்டி.
0: ஏன்டா தலைவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்க கிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய், நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சி நான் கட்டிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டிருக்கா, நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ யாரா?
1: மச்சனையும் தெரியாது எனக்கு.
0: பிஞ்சுடுமா?
1: ரத்தம்
3: அண்ணே. அண்ணே, என்ன அண்ணா போகும்போது நல்லா தான் இருந்தீங்க?
1: ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பாயிட்டா.
3: என்ன மூக்குல ரத்தம்?

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: ஆகா ரொம்ப அழகா இருக்கமா, உன்ன மாதிரியே இல்ல. ஏய் வந்து சீன் சொல்லுப்பா.
1: ஒரு கோழி ஓடி வந்து வைக்கப்படுத்த மேல உட்காந்துக்கும், நீங்க ஹை ஸ்பீட்ல ஓடி போய் அதை பிடிக்கிறீங்க.
2: இதே சிந்தனை போன படத்துல எடுத்தீங்க.
0: எல்லா படத்துலயும் அதான் வரும். போன படத்துல நீ தானே ஹீரோயின், நான் தானே ஹீரோ டைரக்டர். எனக்கு கோழி சென்டிமெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்னோட எல்லா படத்துலயும் வரும்.
2: அப்ப அதே கோழியா?
0: அதே கோழி எப்படிமா வரும்? அது கோழி, இது அது போட்ட குஞ்சு. கம் ஆன் ரெடி டேக்.
2: ச்சே, ஏன் தான் இந்த படத்தை ஒத்துக்கிட்ட?
0: நான் மே சொல்றேன்.
2: இல்ல டயலாக் பாத்து.
0: ஆ அது அது அது ரெடி ரெடி ரெடி டேக் டேக் டேக். சார், ஹீரோயின் கோழி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறேன். இந்தியாவில இது வரைக்கும் எவனும் எடுத்தது இல்ல. ஏய் ஏய், யாருப்பா அது ஃபீல்டுக்குள்ள ஒரு ஃபைட்டர் வந்து நிக்கிறாரு
1: சார். அவர்தான் சார் இந்த வீட்டுக்காரரு.
0: ஓ அவரா சார்?
3: ஆ
4: ஃபீல்டு கிளியர்.
3: பீக்கியாவா? பீக்கியா பீக்கியா.
4: உள்ளமா?
3: ஓ உள்ள போன். தமிழ்ல சொல்றது விட்டு ஏன் இந்தியில சொல்றீங்க?
4: உள்ள பாப்பா.
3: ஆமா, உங்க படத்துல யாரு ஹீரோயினி?
4: உள்ள போயா.
0: என்னமா ரெடியா?
2: ரெடி சார்.
0: ஷாட் கேமரா ஆக்சன்.
3: என்ன
0: கவனிக்கிறீங்க?

0: டேய் வீரவாகன மாட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும், இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க.
1: கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்கட.
0: பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்பேன். உடைக்கலாம் பூட்ட.
1: வாங்க உடப்போம்.
0: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கம் இல்ல?
2: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்?
0: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
2: பணம் வரும்போது தருவோம்.
0: எப்ப வரும்?
2: தரும்போது வரும்.
0: இவன் சரிபட மாட்டாங்க.
2: தாமதம். போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம்.
0: அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா.
2: இது ரொம்ப தாமதம்.
0: இது எதுக்கு?
2: அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம்.
0: அப்ப கிட்னியே இல்லையா?
2: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர, நக்கிட்டு போறீங்க.
0: ஒரு வாங்கின காச தரலைங்கிறதுனாலதான் வெட்டோம்.
3: அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும்.
0: நாங்க பாக்காத கேசா?
3: அப்படி இல்லைங்கயா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க.
0: இவனுக்கு கேரண்டி குடுக்கறக்கு நீ யாரு?
3: நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க.
0: அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா உங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா?
4: அந்த பாலிசி வந்திருக்காத?
3: அந்த பாலிசி வரலங்க. நீங்க மாச தவணை கட்டுருங்க.
0: அப்படியா, இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய். இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டறியலாம்.
3: எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி.
2: முதலாளியா? என்னையா?

தாங்க மாட்டேன் கஷ்டமுசா இது கழிச்சட.

0: சப்பா நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்காங்க.
1: ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஹை ஹை ஹை ஹைனு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படிய
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடல வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடல மாதிரியாவா இருக்குதே, எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல அப்படி தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பார்த்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா, சாப்பிடுறே.
1: கேரகம், எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி.
1: நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல?
3: என்ன பண்ணுவாங்க?
2: ஒரு வாரம் ஜெயில தள்ளிடுவாங்க.
3: என்ன

0: செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழியெல்லாம் இருக்கு. ஒரு பிராந்திய வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி படக்குன்னு குடிச்சோம்னா உசுறு லொடக்குன்னு போயிடும். சரி, அதுவும் இல்லையா, ஒரு பாட்டில தூக்கு மாத்திரையை வாங்கி விசுக்குன்னு போட்டோம்னா பொசுக்குன்னு போயிடும். இதெல்லாம் விட்டுப்பட்டு தண்டவாளத்தை கொண்டா அந்த தலையை விட்டு ரெண்டு துண்டாயி எங்க வாழ்க்கையில என்ன விளையாடுறது?
1: அது அவன் தலையெழுத்து. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா?
0: ஏன் காக்கா வலிப்பில்லப்பா, பயத்துல நடக்குதுப்பா.
1: நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே.
0: அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வெயிக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத.
1: நான் சொல்ல மாட்டேனே.
0: தேங்க்யூப்பா.
1: உங்க முகரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு பிரியாணி
0: ஏதாவது கொண்டு. அப்பா பாத்தியா, தாயா பிள்ளையா பழைய இந்த மாதிரி நேரத்தில் கழிவிட்டு போறேன். என்னப்பா யாரு?
1: யாரு? நீ தாய் நான் பிள்ளையா? பணத்தை பார்த்த உடனே ஏன் வளர ஆரம்பிச்சிட்ட?
0: பீதியா இருக்குப்பா.
1: சரி, நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானடா.
0: ஆமாப்பா.
1: பேசாம இரு, கேடுறா. தெரியுமா
0: அப்பா, ஐயோ பணத்தோட தனியா கொடுத்து விட்டு போயிட்டானே. நேரம் பார்த்து பழி வாங்கறானா? கவர்மெண்ட் எதுக்குடா ரெண்டு குளிச்சு அனுப்புது? ஒருத்தர் கொடுத்து ஒத்தாச்சா இருக்கணும் தானா அனுப்புது? என்ன நம்மளாம் கிடந்து கத்துது? எங்க அப்பனே ஐயனாரு, கெட்டது எதையும் என் பக்கத்துல அண்டவிடாம பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கிடா வெட்டி பொங்க
2: வைக்கிறையா? கோணப்பலுக்கு பிறந்த கொங்காப்பலா நடிச்சாமத்து புடிச்சு தள்ளி விடுறியே. கொஞ்சம் தள்ளி போய் தண்டவாளத்துல இருந்து அந்த நேரம் மத்த ரயில் வந்து ஏறா என்ன ஆகும்?
3: சும்மா தள்ளி விட்டதுக்கு இந்த கத்து கத்துறியே. நேத்து என் மேல ரயில் ஏறி நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி கதறி அழுதன் தெரியுமா?
2: எது செத்ததுக்கு அப்புறம் அழுதியா? என்னடா சொல்ற?
4: ஐ, நான் செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல நான் ஏற போறேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம், இதே இடத்துல வெயிட் பண்ணுங்க.
2: அதுவா நீ?

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
1: மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: உட்காருமா? எல்லாம் நீ சாப்பிடுறதுதான் ரெடி பண்ண. சந்தோஷமா நிறைய சாப்பிடு.
1: போடுங்க போடுங்க. ஆண்டி,
0: என்னமா?
1: ஒரு உண்மைய சொல்லட்டுமா?
0: சொல்லுமா.
1: இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு என்ன ஒரு மாசத்துல செத்து போனு சொன்னா கூட நான் ஹாப்பியா
2: செத்துருவேன். கடவுள் அவ முடிவு அவ வாயில சொல்ல வைக்கிறான்.
3: என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளாடுறான்ப்பா.
2: தாறுமாறுன்னா?
1: ஆண்டி இன்னும் போடுங்க.
0: போடுறேன்.
1: சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன்.
4: வெளியில போகும்போது தனியா போயிடாத, கூட யாராவது கூட்டிட்டு போ. என்ன எப்ப ஒண்ணா இது ஒண்ணா நடக்கலாம் இல்லையா?
1: என்ன நடக்கலாம்?
2: அடுங்கப்பா அடுங்கப்பா. கை கழுவுமா?
3: வாமா.
1: சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி கூப்பிடுங்க, நான் பிஸியா இருந்தாலும் வரேன்.
2: அடிக்கடி கூப்பிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ ஏட்டையா?
3: என்னப்பா
1: இருமா,
3: ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிற.
1: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க?
3: அழுகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நானும் உன்ட்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்த, அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்ட்ட சொல்லாம இருக்க முடியும்?
1: என்னென்ன சொல்ல போறீங்க?
3: சொல்றம்மா, உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லப்பா.
1: டிரான்ஸ்ஃபரா?
3: ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம்னு தெரியாதா உனக்கு?
1: அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர்.
3: அதுக்கு பேரு கேன்சரா?
1: ஆமா.
3: சரி அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாள் உனக்கு இருக்கு தாயி?
1: எனக்கு கேன்சர்? என்ன மாதிரி சொன்னா?
3: அதான் உன் கூட ஒருத்தர் மருதமலை மருதமலை திரியறானே, அவன் தான் வாடகை செய்யறது உள்ளூர் வெளியூர் அசல் ஊர்லாம் சொல்லிருக்கான். உனக்கு தெரியாதா?
1: அதான் பார்ட்டி நம்மள ஃபீலிங்கோட பாக்குதா?

பொண்ணு, சின்ன பொண்ணு.

0: எனத்துக்கோனா எதுக்கோனா சின்ன புள்ளனா பச்ச புள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதிமா எங்கே
1: படுத்துக்கிட்டேன். தோட்டத்துல பாத்தி கட்டி

0: இது என்ன மச்சான், இத கூண்டு கூண்டா போதே?
1: பட்டிக்காட்டு கண்ட்ரி புரூட் சப்பால ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது? இதுல தாண்டி குட குடமா கொண்டு போறாங்க.
0: நம்ம ஊர் பம்ப் செட் மாதிரி.
1: ஆமா, நம்ம ஊர் பம்ப் செட்ல தண்ணி கீழே விடுவாங்க, இங்க மேல விடுறாங்க. இந்த சப்பால்ல என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க
0: மச்சான். மச்சான், நம்ம இங்க ஒரு படம் பிடிச்சிக்கலாம் மச்சான்.
1: இங்கயா? அதுக்கேண்டி அலையற? நம்ம முனுசாமி தான் தோளுக்கு முன்னாலே தொங்க போட்டு அலையறான மிஷின. முனுசாமி இங்க வாயா.
2: நயா,
1: எங்களை படம் அடியா?
2: ஆடிட்டே இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது? ஒரு இடத்த நெல்லியா?
1: சரிங்கோ, அதுக்குள்ளே போட்டு எடுந்தா.
0: கோவிச்சிட்டு போறாரு.
1: கோவிச்சிட்டு போறானா முனுசாமி? முனுசாமி கோவிச்சிட்டியாம?
2: என்னையா போட்டு எடுக்கும் தம்மா தோல்லையா கை போட்ட? மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல?
1: இது நல்லா இருக்கு. என் பொண்டாட்டி மேல கை போட்ட உனக்கே ஆத்திரம் வருது?
2: அப்படி எல்லாம் கை போட்ட அந்த கேமரால படம் எடுக்க முடியாதியா? ஆளை விடு,
0: இந்த பக்கம் வாங்க. ஏடன் போட்டாவு?
1: ஒரு போட்டோவுக்காக கட்டின புருஷ ஓரம் கட்டுறியா?
0: அட தள்ளி நின்னா போட்டாலும் உழுகுமாமா.
1: அப்படியா? முனுசாமி இப்ப
2: கொஞ்சம் தள்ளிக்க.
1: இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: முனுசாமி, இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: என் டிக்கெட் கொடுத்துரு, நான் ஊருக்கே போயிடுறேன்.

பிடிக்காது, வாசமே சோ புரியாது. வேணாம்பா ஹே பூச்சாண்டி, ஹே நம்மாலு இந்த தனி பாட்டி, பார்க்காத ஹே விளையாடி, ஹே

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய். என்ன கடையா அதிகமா லோக்கல் பேப்பர் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா?
1: ஐயா, இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ?
0: படிக்கிறதுக்கு வேண்டாம், இங்கிலீஷ் பேப்பர் கேட்டான். எடைக்கு போட்டா அதுல தான் அமௌண்ட் ஜாஸ்தி.
1: சரியா சொன்னீங்க.
0: மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
1: ஆமா.
0: என்னடா இதை மட்டும் கொடுக்குற? சிகரெட்டை எவன் கொடுப்பான்?
2: நான் கொடுக்குறேன்.
0: தேங்க்யூ. உன்ன அடிக்கடி பாக்குறேன்.
1: வீட்ல இருந்து வரும்போது வெறும் வாய் மட்டும் எடுத்து வருவீங்களா?
0: எஸ் அதையும் நான் கடன் தரேனே. இந்த வாயில எவன்டா கடங்கப்பா? திறந்து போட்ட ட்ரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீயை வாங்கி ஊத்து.
3: ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை, போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்டினடி நீயே
0: பிடிச்சிருவானுங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானு? நானே சரண்டர் ஆயிடுறேன்.

0: நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்பிரசு? என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் என்னத்துக்கு வரேன் தெரியுமில? தீய போடப்பா. போடுறேன் போடுறேன். ஆமா, சரட்டு சரட்டு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்திய எங்க பாக்கத்துக்கிட்ட?
1: மதுரை, ஏ மதுரை,
0: என்னப்பா போட்டியா? என்னடா முதல்ல டீ சாப்பிட ஒரு இடத்துல நெல்லு ஜீனிய போட்டு போற, பாலை போட்டு வர்ற, டிக்காசை போட்டு போற,
2: வழக்கம்
0: போல டீய போட்டு புக மாதிரி மறந்துட்டாப்பா.
2: நீ கஸ்டமர் குத்தம் சொல்லாத, நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டே, கஸ்டமர் கோஸ்ட்டு போயிருப்பான்.
0: எனக்கு
2: கீழே ஊத்தனே இல்ல, இது கெட்டுருவா
0: எனக்கு. இது என்ன வேணும்?

தட்சணைய குத்து புட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன், தட்சணைய குத்து புட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன். சரிகம பதனிசா சனிதப்ப மகரிசா சரிகம பதனி

0: ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா வரம்பா வா வா வா வா சொல்லலங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போடுறீ.
1: ஆமாப்பா பாத்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகால வந்து வம்புடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு காட்டி சொல்லு.
0: உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு.
1: என்னையாது கிளிச்சூச்சியம் பார்த்தா முருகன் வருவாரு, பிள்ளையாறு வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு.
0: சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம்.
1: அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளீன கொண்டாந்து இருக்கணும். என்ன கோச்சுக்கிறாதயா, இத வச்சு என்ன சொல்ல போற?
0: கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அர்ஷத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன்.
1: சரி எனக்கு என்ன சொல்ல போற?
0: பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு. நீ பெரிய நடிகனாக
2: போறேன். கேட்க மாட்டாங்க.
1: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு மூணு வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்ட அடிச்சமா, செட்டில் ஆனமா, நாலு குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே
3: தெரியுது சொல்றீங்க மச்சான். என்ன பெத்து போட்ட நேரம் அப்படி மச்சான்?
1: அதுக்கெல்லாம் ஒரு யோக வேணும்டா மாப்பிள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம். அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள்
3: என்னடா
1: பொசுட்டு மலையாளம் பேசிக்கிட்ட? ஏன்னா இங்க வந்து நாலு சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிக்கிட்ட ராஸ்கல்.
3: என்ன
2: பாவி
1: இவ்வளவு கோபக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்ச.
2: என்ன
1: கண்ட வருது? ஆஹா மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி?
4: சதாம் ஹுசேன் இல்லங்க.
1: சதாம் ஹுசேன் எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேர வைக்கல போப்பா.
4: தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நில்லு.
1: தெரியாத

0: பிரச்சனையை நம்ம ஈஸ்வரி மனுவா எழுதி கொண்டு வந்திருக்கா. ஆண்டவனை நம்பி நம்ம எல்லாரும் கையெழுத்து போடுவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த மாஈஸ்வரி நீ கையெழுத்து போடு. ஆர்மா நீயும் போடியா?
1: நாம எப்ப வேணா போட்டுக்கலாம். வாதண்ணா நீங்க வாங்க.
0: வாங்கண்ணே வந்து கையெழுத்து போடுங்க.
2: இப்படி எதுக்காச்சும் போட்டாதான் உண்டு.
3: பெரிய கையெழுத்து.
4: என்ன கையெழுத்து மலையறது?
5: பாட்டி
6: வயசு இருக்கா?
4: இன்னொரு
1: தெரியாம போச்சு.
6: இங்கிலீஷ்
4: நன்றும்
1: பிறர் தரவாராய். இப்போ மனசு
4: வச்சீங்கன்னா
1: பேசுறவங்களோட படிக்காட்டியும் புத்திசாலித்தனமா செயல்படுறவங்க ஜெயிச்சிருக்காங்க. புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ண, டிக்கெட்டை கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன
7: நீ படிக்காத மேதையா?
1: படித்தால் மட்டும் போதுமான இங்க கேளு, இங்க கேளு.